நிமிஷம் இங்கே பண்ணிக்கலோ. பின்னி சிச்சி நிபாய் இங்கோய் ரஹினி துர்மியார் நீ ஜமேக்கே வாங்கலக்கே எஃப்எம் பேன் அலோங் பென் மேகா ஹர்ட்ஸ் பைரோய் சீரா டொக்போரா சிர்கேப் லபென் ஆகாஷ்வாணி திபு அஜய் மேகே தோ அந்தா நங்லி தும் நியூஸ் ஆன் ஏர் அ மொபைல் ஆப் அலோங் பென்தா அர்ஜுலோங் இக்ஜி பினி கண்ட்ரோல் ரூம் சாய் அர் போகே தேங்க பாங் ஃபுவ மென்கே இன்ஜினியர் ஆன் டியூட்டி புத்த தேப் டியூட்டி ஆஃபீஸர் சேர்டிஹுன் பேபி லபென் மோனித் காங்கும் கார்னே அசாய்கே கிளம்பாங்கே சார்க்லிங் டிசோ.